0: ஆஹின் விசாரி பார்த்தி ஆஹின் அவட ஜாரத்துக்கு நீ தக்கிஞ்சி ரோ பஸ்தாரி பஸ்தாரில கிட்டாரா நீ பிணிக்கல ஆஹின் அவட கோம் கோம் விசாரி தான் நீ தக்கி பிராயம் நே தக்கிவி ஆஹின் அவட நே தக்க பாதாம் சித்த ஆஹிலு ওলাই কালি নিউ তাকিং ইট কেহনে পারছে আহিলে রে
1: আজ্ঞা ধন্যবাদ আপনি
0: হাও দিদি হাও
2: ই বাদাম চাষ তো গেছে এদা তাকে তাই ভাই নে রাহা সারদা তাকি পাঁচ রণ মারবে না
3: তুমারা রে এ কাড়ু তাকে লে চা নাই